0: ஹாய் கேளு பண்றாங்க.
1: Yo escucho Candela, Candela, Candela, solo éxito.